ரமயாரமமானாய வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வைகுண்ட விரத்தாய சுவாமி புஷ்கரிணீ தடே ரமயாரமமானாய வெங்க